0: yewon pencho le zhen ki ba lin ba nin zhe niang ge zang bu ju kong su jue ne gu gong pa le dou duan qie de jie le zong jia ha ge zhun xi na ji long de ne niang ge zang bu wo su wo zha da na du bi zheng chu yuan zhong tang ji dun kong zhe ce che zong zong ma tang xin zang gong bu na zhong tang cong gu chong zha ji lu ri le dian ne ren ge chu dang ge si ren ge ri yin bie jie kam ji sem xi la dar qie
1: ding ye zheng yi ge kang bu zhe xia zang bu xi da du si da
0: 听日不如看不着下从没错从你那学马里龙就里啊观众点不到的光背了三天空得当着的必须打胖狼土茶背了破壁那干嘛你有谁啊俺来干嘛你惹是呗哦干嘛你有谁哪有这活路你们受钱的心塞的抓大心头光背了三骨头给拍拍被控制了牛热气 Tengdi yewon pencho li zena, yelun zangbun ngwa ki kim, nyang ka zangbu xiba, jenbu shu tu yin. Pencho ki bie yu ning chit. Sanay tige mi nam ki, nyang ka zangbu xie su chakbe, zangbu xie yueba te ya. Ngo ting ting ki targu jik ta ni su ma chi xie, nung ne xar tu xun rwa ta. Tia ning chit chong gil ki, ma yung zangbu xie su chakbe, 两个藏不一样。两个藏不一样在圈土，写了宋家准备点啥爱月经，比如一些水土，他们坚持不过。藏不提葡萄被龙须抓烫，苦心起了在决定。藏不我年底缩点运动脚，数据前一月了，明三天那位公布营业强队员。第二天，俺村两个藏不一样就确定，藏不提故宫，人质同意了公布讲的总体，怕了呢，我怎么就赢。
1: 藏布提当着呢，藏布提我的人中原状堂，日中控制参与。一图文为平均的基本谈，藏布我的闽南的坚持学，一文平均的参与，一龙藏布我的轻写别八零错穷，谈的越是你，一龙藏布出来的，两个藏布过控制，你一个月不提盘了的，到我就是别难盘了，看不着，我呢再不是扎堵。
0: 팔라니 서버토제미 나동네 계획 건리시 인신 리셀 로코모로 강통주 캬롬 기쇼주 린덥수 뒤니 장부 착신 냐가 장부에 대한 해낸 고장비 징어 유도 좋아 수주 진비 양교 제고초
1: 거뒤러 팅어 초부 유도 조부 망부지 대대교르스기 탄도 콘주 리덥러 배차샤 탄도 리덥러 노이 부통기 장지 투메지
0: 两个藏布人力给多数军前面把藏布我给闽南的进去，他见了铁人俺出呀，点呢两个藏布我给登去写到其他天。他连等呢都团结的，两个藏布军呢输不呢，手把剑准备行马不进，两个藏布呀出手了点呢，用出难度寻着他，出手点切了不进，说差了得变了着呢。 说起前面，人家朋友都不一样。说不明，俺同喊你，你松动喊都买不起么他。两个账不低，听讲啊，太不熟。我们有引导的账不低，坑里能进去的，最先拿几吨呗，我你的弄呢，用着我们躺了去不打头绪。接了家喊的就前去，坑里位数，马上给查件得不得。 错么子认真接王伯牙的吃鸡。天里臭松鼠一醒，鸡家军了接了耳朵，你就走不丢上面。两个丈夫叫关机，错开进行一百元呢。唐心长为错么唐，坑里哪一锅肉味，年长一把天，臭臭的吃。错地唐两个丈夫接了接点钱的，偷摸到人家口袋里，没在热冻柜外，扔出未用装些出去。臭松鼠抢我手，那位冲过冲走，可不是没联系。
2: 天安宁之冲进了伢子，也学徒被公布培育的水军冲出席者。讲呢接话呢，老家下路就预备水军去公布调岗，我就能送去。可是下面呢，哪天年纪，他们就联系了。叫这些他娘都，俺做公布出面点出看点的亲不行。做个冲出是亚的，车松村过了月子时，现在村过了十月时，村过了月子，做个冲出席，都是明大事。
1: 阿里 且咱错过啥的，纯粹内娱的村个又不咋。
2: 是是是。
0: 个把的白，纯粹那几个，叫这些人我这钱不行了。两个长辈出了年，创作了下钱堂，吃就买不远。卡扎苏给康白讨的，杀掉七八万位农西堂队员了。坑人的不了呢，没三天我咋是讲队员？就前天，公布为热心的孙新奇跟我前行，张张堂热心的最多人的。这事的期间没过半，长马杀多堂心里出不去。就像年把年二军前边跑堂。高江南、高东前边拍的，路在长马了。广播堂、张波、坑里堂这档，西端两面阶级、初年级才年级，下雨接现场。
1: 第三的，小几年俺村拖在塘埠、多塘、拖在泥巴、新泥巴、三宝通街，俺那没可把待遇呢。
3: 哦，拖在塘埠秋多个月时了，广木秋多个月时。
1: 嗯。
3: 天没用的，三不月时了。
1: 阿嘞。
3: 托子你把没得个要谁？托子你别干了，主力角色谁？对差别接了，出所托子你别干了呀，都是些下个要谁了？
1: 阿嘞，是的，各地人呢，江南这边呢，群聚一下，一年来各地端了米开些些烂土的，怕到二十些，价钱不多，顶住新疆开的水平呢？
3: 送信人了？
1: 送信啦？
3: 是。
1: 阿嘞，很多地干了多开些下下。
3: 他被马杰为切度都是些难下不是？
1: 阿嘞，他这对干了多些的点不用样切度是吧？
3: 热热热了。
1: 是的，今年多贪心，你不再不听这些哈苦的，肚子干了心子一下，大不热热切。
3: 热热热了。
1: 爹女不肯这些听过云呐？
3: 是要切呢，啥用过呀？这是的。
1: 阿嘞，用过也不是。
3: 好了，用过是。
1: 多贪心，你不再能用过切度是呗？
3: 热热热。
1: 阿嘞。
0: 叫这些他娘多。俺做广播没落家长代表，看不人不电脑，请不赢。托在堂不如，送信去搞我电报做月经。第二年过去就适应。新改正年初个，托在年不年搞石头。第二年春梅水作为断后人。
1: 看不定我年钱不多啊。
3: 你从前热了，你做新来去阿给拉着，得了拉说过给是谁？
1: 前头车给搞歪的，卡着的。
3: 第改在谁？
1: 俺嘞改在这呗。
3: 热热热了。第拖个着是热了。
1: 一年来改在的新停车穷了，接单前新干接了下，新地干了改在水下。
3: 哦，都是接着个热了。
1: 那前呢，刚不拆了包个油不着？
3: 哦，拆了着个热。
1: 谈的拖了，仓木动不着呗？
3: 谈的干了动不着了。
1: 俺嘞。
3: 搿不提都。竹炭，出桃花叶，而且四个动物要生。
1: 今次的清仓所损害那些呢，没都没入往西的多啊。
3: 是了，
0: 过去就是呢，没得十盘汤。我数九百七六年，剩一点十盘。稻塘新来竹白看不得，广北平原的南沙、梅节村、西节都点这些。这边我的那边看的强龙了点的。牛心有大气，结合起 AR 人民，越过增长区，出松村全国创作了。我在大南都北人均增长堂越过通过月。文章看把人手银板的，从每段内地的家了，人家拆不堂。创作人给孟西这个讲，还想给娘便宜。越过完那种铁的用个，调色堂克拉仓马的钢叶拆机，其他的前年那种的松脚堂越过配件单位处，钢叶铁谁个行呢？你都做不见了。那位著名调侃了宋江下界，师兄给盟友国的吃过多年的当年，中国创作社部内部有拆局，南站了点钱。南站拆了过后，创作人不让苏下呢，来了仓位修书堂，宋江参与。创作人边站头，第二头广播著名铁军连兵，金溪三八线拆过参与时，年冬就过了，创作铁腿因我军的队长嘛，看不三边了内部参与。那种呢，创啥的图？马新年表空港来签买家，出名员那些呢，错把了穷表的表破旧签约了，配件动错了，人不出旧签不起奖金。中国创作两代员和三百公司做不通，中国创作满岁年长的村队去对的，创作两代变成了配件党员。这都是他两头，我做出名标准提醒都签不赢。
1: 康三， tanda chi la chong nir chi agi kemi ka zui xu na?
2: Gya da sum chu lak si yo ri la.
1: Daba chang ma kemi ni si yo zhba?
2: Kemi sum si yo ri.
1: Di kemi ji ri. Zang ma si ra du, ting rup jeng ge di che rang di xa. Ine jok su chun ju di sui gyu rang di xa.
2: Ha ri la.
1: Pui lu gu nam bu che, ke ju tui bu si ra du. Tando xie yue se bu di le ning je bu si du. Sang ju che, tando chu ca bu so ya. Chönyum dikje, nyentinje chasangbudu.
2: Ririla, dikje chasangbu yori. Chungmichu, chongyina xiu mego ba, lumju liya, polo dambe, guantim liya yorila.
0: Bejunki nganzoru, tujim jikla, pokla lochi ina, goro tisumsi lingyo yu. Tezama se, yogur pekya chimbati, le shu di le ne, nishul ha do yu batang. Bejun tungyur ki incho nan che warden, reng yu le lega denbu shing ra yu bashi. Tengi soko chongzor, shoa chigi na chongtu gongbu pyuri ki ringe pikyun du xin. Shoa xian tie chongzor le, mi namgin zidu denbe sowar changwe rigu du yu. Chongzor ni len dube luri ki, jingne ringe chudan le songyob tub yu, ni ne siri nguri yang du tuba chongde. Tumon to sui gyun tang, ting du di nyam na, jigar zam tang, zun mu yu. Chongko chongzor mi namgin, songyong mo ma ni, ngan ne song, Lukyu tungju yueba tang. Maungba, zinjo che geba, xieto mitu kalasi. Tsongko chongzine ka kege, nga zu mutu nyanga zangbu tang zho ne, duntu yueba yi. Tui di nyanga zangbu ni, yudar ngo xin. Peu xia lu ju ji se xiri, yunzhu ngemo, tang la kyuk tang zu. Tador ki chongde tang, chongzu yuk jik dun jewa tang. Mula mo zhe ki xing se xinbu lo, surju jimbar chi. Me tang tuwe, cuwen ju le xe ge yu. Nengzi tia, zangbu gyu huanyi mi namgi, si tiawa tsubzu tang, dion nungxie cizi chebe, ding cui yin la. Tu si dudu sumti nyanyi tang, tiwe penchong yu xiongki, cenyanyang tarxin gedi, londie pi gyun chuk.
1: Chunggui kengri gabu nemi dunki, chu chen ngomu partu, ser zhongki nambu xik tunggudu. Tu tunggi tongchui tirigi, ngonye mi nam rengchung kham chime ngosala, yi wang mi chuo kalsi. Lampartu yumi tsui ngan tsu tuk kebu ji lep su sungi. Kan yin sina gongbu lo sa simu ri sigi. Ta jian ng nyang ka zangbu yu ngogi lo sa di kandre ji na. Ngan tsu mudu tuen zhu.
0: Lang long tu yuwe zangbu ti dang zhok de. Ngan tsu nying zhi chong de chag yip shi su zhu. Seng nye ni pen da ju be ce ji yin bata gongbu lo sa ri. Bur ge tu rup su nyang ka zangbu yu ngo su chang zhu hor ki zin zui che be. Gongbu bao tsui shun bu me ba yu sar tuen bata. Lo tu min xie su ga we. Sui gyun lo sa le nang mi nyam zong chi tab chai si. Gongbu ye bu lo sa pion da ju bai chi jik le ngui nai dong gui bai ka pa di. Bao su yu sar ma tuyong kong nye nye chodan lo sa ra ga dong chi tu ju bai xie sui yu. Gongbu lo sa ra yang tui ti ne tan da pa ra dong sui cha. Lo sa ra su chi san nai ti ge ta cha bi xun ren dur chi xin yu ji. Ngan su yang ta ri ki nyang ka zang bu ngua ki ren dur ti jie xin yu. Ti ring ki bi xun ren dur le. Nying di sa cha ka ki ru ga ni shu nyam zong che ne ge pam zui gyu ri.
1: Ta bie ji zhen du di gyo gu che si ri. Ho nan zu che di an sa chi gi nga nan zu jie zhi che ga tie tu. Kam san, tong sun shu su. Zhen du che zho yu bu zha zhi bai?
4: Zhe la.
1: A le, tan da ki na zu kuen bu di sab zhu zhi bai la.
4: Zhe sab zhu zhi da.
0: Gong bu bi shu ni. Gong bu a ji ge bu. Xin kwa dong ki nda zi cip che di. Nda ping gup nun tu xor gui bai ga yin la. Zhao yu ding xi seng xin yang so tup ki yub zhi.
5: Xie zu le! Tai tai tai tai tai tai tai tai tai! Oma yas bu ba!
0: Mou zhu tu xia ye wa tang du ni. Pei mi ki nda xu ta diang. Rin bie xin kwa zui ni. Mang chui ki zan zhen lang yu wa tang. Gongbu lo sa la me du me rung wei dim zhe ki zhe gor gyu yu. Tiar di me bu lu zhu tang ba du la zhi zhen shu xin yu. Tui di gongbu bi xu zhen zhen yu ne. Ngan cui zhou wan ye le bi xu gor jin zhi xu di. Dong lu zhe zhe di gya bu ki sui gun tang kong zhi zhe duo che bu yi.
6: Sa zhi di rin zhe di pe zhi mi sum zhu sur gu ne xip zhu zham zhi yu shi. Xiam li yang kuan zui dike bian li ya po bie jie la zhen yu ki ji li ya mer ti ji yo shi. Mer ti li ya po bie jie la karma
3: 你认识？
0: 三届多届的广播音乐交往结合，必须在内没了出他电视，看个名堂，必须上门内在这里有钱赚明白。台湾广播人员的孙孙对白写电影，人多的拍镜头，交往结合，俺就必须编有啥车群位，人多的这水样写到前边。
3: 马不得啥不呢？干嘛你认识？
1: 俺来干嘛你认识呗？
3: 认识认识，干嘛你认识？干不得婆呢？干嘛？
1: 他见到嘎巴达妈不你不撒不赢呢
3: 啊你不撒不赢呢干嘛几十了妈不得撒不接了呀他地拿了呀都是在中国了吧
1: 啊
3: 接着恰恰是这样的他的开始呢养家给不要给苦个不起要是
0: 大母平语起将我所约别人呢公辈必须的密切度约别加不约人这约天大母国被宋杰长明白体会你妈人念对别拉线努力得不赢
3: 另外最平日给这样给不自然了
1: 那是
3: 啊，对呢，北京的加拿大是谁？对俺就西格子，能不谁？
1: 西格子能不啦？
3: 谁？对，夏尔巴谁？
1: 啊，
3: 夏尔巴你那个就当我的亏个谁？对呢，俺就先不谁？对，八百孙家谁？新给扩团村个要谁？对俺就光背谁？咱妈光背谁了？
1: 俺来一个地团大卡里人拿了。
3: 一个地，俺就几百元呗，团大去村个要谁了？那点这个春节去谁？点这春节去了。
0: 假不有了点啥去，叫王杰去。苏丹人边打卡些些锻炼，必须打长白三万天，打死了有出息。
1: 叫王杰来。
3: 喽。
1: 看俺那边哪个的打这边了？
3: 热打热了。
1: 地通街真修不出来，打的还几步免不着。
3: 啊，几步嘛是？地我们光背打热了，牛面算叫谁？
1: 可给牛么热？
3: 啊，俺做广播员呗，没事给牛么去摘了，牛是啥药水，你搞不是啥药水。
1: 啊，来广播员不摘。
3: 是广播是啥药水？最干清明呢，你们干清明那里，也把你送来热嘛水，没看见个你们干这边呢，热嘛水了。
1: 啊嘞。
3: 哦，最多送钱不得养血水。
1: 啊嘞，最送钱不得养血水呗。
3: 热热热，最多送钱的养血水。
1: 前头第一缸干的看着着。
3: 你吃过就着谁？
1: 吃过就着了。
3: 哦，吃过就着谁？
1: 第一名还是我着。
3: 你必须是谁？
1: 必须。
3: 必须。
1: 必须。
3: 我他是了。第一咋成谁？
1: 前头一共的大说的第迎接停车所着呗，工程看着是行啦。都是的对人数着不起，我了怕不起。
3: 第一人那工着不起要谁？
1: 啊，来人那工啦。
3: 人人那工着不起，你咋成谁？
0: 广北必须找你，新扩东西，你打在一五年查用个月不疼。咱们学堂这个，可能一共天南煮个汤，咋也没行，咋用个也不行。打平玉土，玉米草刚刚很低了煮个汤，老林可吃不起。空得苗心，年轻点白咸蛋汤，人民必须平白炸起来。水军体再提了，我擦起。听个两个长辈我说，闽南的粗啊，江南的硬，必须偏白扎铁，千牛面。广北老三去哪吧？两个长辈我念书出几条，必须偏白扎你，台北陈家赢了。闽南的牛啊，面白老多讲人。老三辈呢，马我体会，第几年吧，用爱意。人多起有难拆的。俺从某天认识同学的特意去做，简直写不了。广播老师被空调烫着的，叫奴婢卷土不要不行。俺从特意去没把创作了，叫奴婢听到前年，怕大年学年广播老师的南岗去，迫不及待被控制了，决定去就医。
1: 很给看啥？
4: 同学，前几个叫哪里？
1: 看那些老师的那把牛肉吃个样不样？
4: 那是那是修的修的。
1: 陶建南，陶建南。
4: 看那年年摸哪里？
1: 摸哪看啥？我是地看着的。
4: 哦，第一名了，俺做票率给超出七万四。罗三个了，今早没了我的地，这里姐姐真不票对着呢，真不七万七的。啊，你不得呢？第一，这是点这村的，前两次我了，超的差了什么多过来？
0: 群众有兄弟，街道贫穷过呢，两个长辈能建议。罗三那么个公母贴，今早吃多忙不睡觉头。三里盘松草起，绿了十多圈。今年七月月半出个早， Rinpeche, Kimdo Biyo.
7: Losa Chashdele!
0: Tiyang Jisongsu, Riku Cheshwe Chisayi. Lege Galeta, Tope Zhongze. Jinzhe Mungju Shwebani, Gongbyo Losarki, Namba Yakshwe Tere Kyoru Yobari. Mungba Rublani, Chukutso, Gongbyo Kyunche Yogi Yobata. Namkang Zeko, Nguyesu, Gozu Yobari.
1: Ngoni Kheche Chenpudu, Gongbyo Chubudi, Chilo Leji Kwenyache. Dīmīng lā kārsi gwa rī?
2: Dī yā gūshūb sī gwa rī.
1: Gūshūb lā? Chūbū dī gāng lā tāng duō gīn rī lē māng gu shi rā du.
2: O rī lā.
1: Gūshūb dī jīr dāng kā duyō kūng gu rī. Lō sā pī bē tāng duō kūng gu rī bē lā.
4: Bū gui chūk chī gāb lē kūng gu rī.
2: Chūk chī lī yā yō rī.
1: Ā lē.
2: Tāng duō nā lī yā dēm rī chā kēb dīng dē chī duī. Dī yō rī.
0: Gōngbū kyuñ chē chū. Pēngmē sui kyuñ chē kī gūshūb nī mīksē dēmbā chī yuwa bātā. Gūshūb shēbō nāmbū nāmbuā rītāq bākbē dzīm jī yu. Khōngwā mē lā pūtū yā mē. Khōng shām kā shā shī, nyām tuyō jī kyuñ dēbū yu. Gūshūb kī chī rū, ngū kī gērā chīng sui yuwa bātā. Gōwā rū, kē chēng kī tātī gyab bē shām kyuñ jī yuwa bē. Gōngbō pēngmē sui pēp chā bē gī nyām jī lē tuyō. Tabzāna, mawe, mīsē jī sui dūn shī chatī chē shīng yu. Nyāngā zāngbē sū chū jīnbē nē tāng, mār, xīng jē, ngō tē sō, khuāng kī zāngmā sō shīng yu bātāng. Gōngbē lō sār kī, kē chū chē shū kī dzē gu nī, kī lā dēr chē kī, mbī wā sō wā tī yī. Tē yāng lō sār nām kāng gōngbē dzē gu kē chēn shīng jē.
1: Nyā kā tīng jē māng lā.
2: Rī, bē chā shā na, tī ngā tsū sū sū sū bē kāp sē rī, ngā tsū chā bī, chū shī yī nē, ngā tsū sū sū lūk tsū kī bī.
1: Chū shī kē sū bī bē?
2: Chū shī lē nū chē jē sū bī rī. Tōng tō tī, ngā tsū pā lī rī.
1: Tōng tō gu shū gō rī bē?
2: Rī lā, gu shū yā tū bū rī.
0: Pū rī kī rī nē chū tū, kī nī lāk sām jēng kī rōk tā shī yīm bē, tsī kūr tāng gā jīn tō bī. Lō sār lā, kīm tū chā tī chē bē chū rō tāng, pā lī, cāk shā, tsām bā sō, rīng kīm nē tūn kī chē chē nē, dēr mē nāng lūk jē. Shīngār dēn bē nē chāng lūk jī yōp shē.
1: Chāng lūk jī bē?
2: Rī lā.
1: Dā kā lūk sī.
2: Dā ngā dzui dī kē jē, kī lū dē gā zhō rī.
1: Dā chī nā thā gā jī bē?
2: Rī rī.
1: Kī lū dē yā dī kīm chā nā lā mī sui dē gu jī bē?
2: Kī lū dē gā zhū dī, nā ngī lō kēm bā jī gē dē gā zhō rī. Alay kili ya, maag yasish gyaw, di monglong gyab tsungwa ri. Losabay nala, kiri gibu yonba shio, nami chiri yonba shio sikiyo ri.
1: Uzi, losadong di kili milam gyab gribe.
2: Ri lo. Ki duyul xaajie, kari ngayla sime dago ri.
0: Tacha, losarbay na lungda khanda yoyme, gore na dagyur gugu.
1: Kīl dāṃ jū rī, chokū chīn jū lē dāgā līs. Sīdā, xā dāṃ sī.
2: Ā rī, xā nyē lī sēs.
1: Dī nē kā rī sēsō.
2: Sīdā, hū tō dāng gī.
1: Tāntō kā rī dāṃ sō?
2: Chū rī sēs. Chū rī rī.
1: Chū rī rī bē. Chia zang tui zang kim le lo li yung yu dian ki ri.
2: Ri le, lo li yao yung yang dang zi ri.
1: Ki na ga nyi dams, zhe xin nyi zi zi da.
0: Der mian nang ki bui zi cang mi, pop chak bian dung ba ri cun ji yu. Ta lo, ki ngay la xia tang chur wan dam yu. Te duan li, lo sar bian na lo li yung a ta, gu chu pie wei nga de sang bu dian yu. Ke si ki ngay la pa lin dam ba yi na, pang wan zhu yi gang ba cun ji yu bu zi. Ke si ki, xing de sui ban dam na, 신제탕 모차르 기사르 야보 총내 소아찌지 야바 인도지 뮤제 데르마캉 나수티 쉐민 제고 테야 냠도 초겐라 토지치 슈덥시지라 대외 경유 요도 조기 정주 캄라 대배 추식 양이 멤버 루바탕 공베로 사르키 로사 뎨모야 므수 고초 로사르 남칸 공메 쉐조토 지타르니 메두 미로와시지 Nyanga zangbyo ngoji zangbyo to, maar thang, oma, churuwa, chema karache lungne pagri suyde, yukbe zeru zubji yu. Nangmi so, tabjin ramtu chagola dede, mesi dangne nyamzomgi kodion sunbarchi.
1: Sida, nomsi tuyungi. Sida, nomzi di tuen yun du, ni pali jaguri.
0: Chitar tinzo ni, me ca tu yi shun ni, rinbe xin sirpo cha yun yu. Oma tang, chu xip ki chua nyam tun du ni, chua ha chan yak bu yu. Pali tang nyam tu se na, kim du lepe na wa xin, ngam shu su ji. Te yang gongbu lo sar nam kang ki, me sim gu shu ki nam pa xik ri.
1: Chitar sa du, zo ho ti nang min nyam tun cha dhir ba.
2: Ri ri.
1: Tabge chwe kubu ma se, nang min nyam tun ki zi wa xik yang ri.
0: Losar ni, nyam zon yi la. Lu ni pala jie di, losar tsula suku tsuba chik yang zhe. Nang mi tsu tab jing dam ne di di, la du sung wei chi tar sik xin. Zambi chi xin tuwa tang zhong ni, kang bai nang la tu. Kang ba chung ju tie na, mi zang jik zhong na tang, zhuan du yu. Kim zang lok zhong ti, ge gup chi mui kim zang chi to mang ba tang zhe yu. Gong bai losar la, kang chung sa du lon de ku sim ki, Rewan du yu. Losar bai nang, chir ju tui sun papa tang, lu ju da du lekwa xiu. Rilung zi xin, ge di meng ji yongwa xiu. Gongbei losar ki nin tang buru, ngan zu jo nu hui kim ne tuan di. Nyang ga zang bu du di, men li chong di, chom na xiang du yongwa yi. 총고 팔레 때문에 교배 장부디 제일 숨자하 나 제일 농수를 줘야 돼 더도 랑롱도 교배 예루 장부나 이제 뒤엽지 디칸니 나도 예원 편종기 예루 장부 워디 김세배의 전기 턴추 발렌스지
1: 냥크 장부 교내 제일 숨겨 년에 교티 뒤뒤 세번나 난츠탄데 냥크 장부 예루 장부 제저 살리디기 시다 俺做米团的开心气味，秋的也弄脏不热，脏不我的也还讲给钱不热下。去年给搞到狗用不的，两个脏不热。退税电影呢，秋个一年麻子多，但一年脏不隐藏的，塞不起大通给。
0: 可以呢，接着我呢，两个脏不我听的也没疼，一路脏不我家也没塞不通通。초 대불 경례 림배신 찍라 찍동 찍기 여부지 딩서배 초리니 서시치며 파차더부 임바타 잠라 당신장 장부니 내대로 냠지 냠내 제디 무투 양배 린사르 경례 초배사들 동료 총규더부 추제기 모사르 뜻이치
1: 您就差人去追续了七天前的，俺村有龙藏被我给轻西边八连粗穷，宁村的团队，宁村有空给心里偏感情吧，放不起了他，还是给去定色的女队人面他，平日穿着去，独自一人要旅钱吧。他住两个藏被我给初次团队封被老三东村队员走起归队，现在不行了，有龙藏被队员有队，藏不提狗血三十场面，俺村宁村年长的人几个月，要为咱们心疼他。不是你丢，都是本来两龙头出年，也没提哪去。年前的秋雨，铁狗明朝的天里，俺就错看见村里。铁狗看着是当家，老屯七三团，屯队七三年，有龙长被我给军队马尾云州看家话。可退一年的，俺村庄那三不西几么谈？可退一年三月的点半，中间脱过日，陪给没用长不地谈家话。可退一年两不明白，屯土过过日。
0: 강종사두류제탕토닌토닌제기탈세나종기루종기소부탕생카나종다라쥬신뉴추다두텐바탕토넨베디시규급콘쥬칸자체니랑제지가릉웜사시지기갸도콘쥬칸자체니끄두수센체유탕뉴텐제메여원펜총리제나류제베름부시바젠부슈규이
7: 地堂的女别错地堂
8: 今年社会年破老不远今年社会年没他们街堂破年不远 사동 로튼 류종 외참 장아라 토난 로튼 면주 지니서구루 면진 양타 제디 대당당 마오바 송종차
9: Namgyu takpa chongda chinye tisu kumshi diyo nye tisu kina sida chambay kibya nyunga, mengang choya nyunga, meh saya le nyunga. Ta nga chongda ma chinye diyo liya, ta nga si mangko rizne yungkumarayin.